சர்வனசுமரான கீர்த்தனை அர்த்தம் சர்வனசுமரான கீர்த்தனை அர்த்தம் பூஜன சேவன் தாசனி ஆச கிருஷ்ணா அச்சந்தா திருமத் குமத் கரி சத்து ஆசனி தாப துக்கு திரிபிதி தது வேசுப் யசுப் உக்கொரு பியாச